பந்தர்மன் வயசோயே கீர்த்தன சேசவ் கோய் நாச் நாச் அசை செல்ல சேரோயே.